0: ஹாய் நமஸ்கார யா நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யா நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யா நிக்கலாம் தத்தின குசந்தர சின்ன விண்டி படேல் நிக்கிற கிணந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா.

பாபா வஞ்சி கஞ்சி வாஜல் பர்ற போடாது ஈ கெது தஞ்சியே பறந்துண்டு அவனை தின்னுது என்ன வஞ்சித படவுக்கு நீக்கி பாடு போதுக்கா.

0: 까이지. 응. 까이 원지 못해 가나 이제. 나 됐다.
1: 원지 못해 가나 래. 가운데 레트는 낚게 보이나?
0: 낚게라네 감내기 끊어. 그게 비대에 보나 레트 자세다. 아이고 낚게기 보대 칸뿐이야는.
2: 낚게 순다라나. 원지 못해 야운다.
0: 나네 야운데. 마태나 கொஞ்சி முட்ட ராத்திரி கொஞ்சி பீல காஜி பொன்னி கொட கனாண்டியவ் நீ இந்த கம்ன நிக்குனானு ராத்துலக ரெட் ஒண்டில காக்குன
1: காண்ட லக்குது கொஞ்சி பூதாய் கண்ணல நாச்சாயா
0: டேய் நாச்சாயா நீ ஆ ஓகே நான் ரீதிரே கேனோ ஆ ஓ கஜிப்பு கந்த பண்ற பல்லி
1: ஒக்க
0: புச்சேது பாடுற அனுபனோடு
1: జీవనుడు శిస్తు పోడు, శిస్తు ఇచ్చిన లైఫ్ టోటలీ వేస్ట్.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.